0: அந்தனுக்கு காவே சுகசாஜே பிக்கம் பவஜல நாம தரே நானும் குரும் கப்பாயே ஜாங்கோ நதர கரே கோடி
1: தர்ஷன பிரபியாச
0: துஜா பௌர சாயன திரய குண பரதாரா பிரம்மா விஷ்ணு மேஷோபாயன லக்மே குமாமன காராம்
1: பண்டத
0: பழதே ஜோதிகி நாம் பூஜை விசாரா சப்கு தேரா கேலா சச் சர்ஜனஹாரா.